0: சைவின நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அழகிய காலை வேளையில் உங்களோடு இணைவது மகிழ்ச்சி. இன்றைய தினம் நற்சிந்தனையில் கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நமது பண்பாடு சார் திருமணங்களின் பொழுது நிறைவு பகுதியில் பாலும் பழமும் மணமக்களுக்கு உண்ணக் கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அதன் தத்துவார்த்தமான விளக்கத்தினை சுருக்கமாக நோக்குவோம், வாருங்கள். திருமணம் முடிந்த பின்னர் பாலும் பழமும் கொடுப்பது ஓர் பிரமிப்பூட்டும் இரகசியம். அதாவது, பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாயிருக்கும். கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறான புரிதல்கள், கேலி, கிண்டல், அதட்டல் கூட சில சமயங்களில் ஏற்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் பெண்ணானவள் ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளிகூட விஷம் இருக்காதோ, அதேபோன்றே கணவன் வீட்டார் உனக்கு தீமை செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டிவிடாதே எனக் குறிக்க பாலும் வாழைப்பழம் விதையே இல்லாவிட்டாலும் எவ்வண்ணம் மூலமரத்தை சார்ந்து கன்றை தருகிறதோ அதுபோல் கணவனை சார்ந்து வம்சவிருத்தியை நீ தர வேண்டும் என்பதனை குறிக்க பழமும் தருகிறார்கள். பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதேபோல் இந்த பெண்ணிடம் அறிவும் ஆற்றலும் உள்ளது. பக்குவமாய் உரையிட்டு பக்குவமாய் கடைந்து வெண்ணெயை நெய்யை எடுப்பாயாக, ஆனால் பாலை கெட வைத்து விடாதே என்ற கருத்தில் மணமகனுக்கு பாலும் வாழை மரத்தை எப்படி அதன் தாய்மரத்திலிருந்து பக்குவமாக பிரித்து நட்டு வைத்திருப்பாரோ, அதேபோல் இந்த பெண்ணை உங்கள் குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம், அதை பட்டுப்போக விடாமல் பக்குவமாய் கவனித்து

0: அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பழமும் கொடுக்கிறார்கள். என்ன நேயர்களே, திருமணத்தில் இடம்பெறும் பாலும் பழமும் கொடுக்கின்ற சடங்கிற்கு பின்னால் புதைந்திருக்கும் தத்துவங்கள் கேட்க புதியனவாய் உள்ளனவா? ஆம். நம்முடைய முன்னோர்கள் எதை செய்கின்ற போதிலும் அது ஒவ்வொன்றிலும் ஒரு மறைபொருளை வைத்திருந்தனர் என்பது புலனாகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
1: தொடர்வது பக்தி பாடல்.

0: தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
1: செப்டம்பர் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கிருஷ்ண பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிரர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ண பகவானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து கிருஷ்ண பகவானின் திருவிரல் பற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய நாள் அதாவது 4 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை 4 செப்டம்பர் மாதம் மாலை 5:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவ பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 ஆவணி ஞாயிறை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சூரிய பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:00 ஆவணி ஞாயிறை முன்னிட்டு சூரிய பகவானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து சூரிய பகவானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 9 புதன்கிழமை மாலை 5:00 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:00 ஆவணி ஞாயிறை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சூரிய பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:00 ஆவணி ஞாயிறை முன்னிட்டு சூரிய பகவானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 14 திங்கட்கிழமை மாலை 6:00 விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகர் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 14 திங்கட்கிழமை

0: கிழமை மாலை 6 மணிக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகர் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது வெறும் செப்டம்பர் 16 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 16 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 19 சனிக்கிழமை புரட்டாதி சனி, முதலாவது புரட்டாதி சனியை முன்னிட்டு காலை 8:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதையும் அடியாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அதாவது புரட்டாதி சனியன்று எள்ளெண்ணெய் எரிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் அடியாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 22 மாலை 6 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 24 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 26 சனிக்கிழமை 2 புரட்டாதி சனி, அன்றைய தினம் காலை 8:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அன்றைய தினம் எள்ளெண்ணெய் சுட்டி எரிப்பதற்கான வசதிகள் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலும் செப்டம்பர் 26 சனிக்கிழமை பௌர்ணமி தினம் என்பதையும் அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 27 மகாலய பக்ஷம் ஸ்டார்ட், மகாலய பக்ஷம் ஆரம்பம் என்பதையும் அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 30 மாலை 6 மணிக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 30 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் அதாவது 30 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு நியூசிலாந்து தென்முருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 30 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது ஆவணி ஞாயிறு சிறப்பு நிகழ்ச்சி.

ஆவணி ஞாயிறு சூரிய பகவான் பிறப்பு வரலாறு. பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபஞ்சத்தில் மேகம் போன்ற தோற்றத்துடன் நெபுலா இருந்தது. இது வேகமாக சுழலும் ஓர் தீப்பிழம்பு ஆகும். காலப்போக்கில் நெபுலாவில் இருந்து சில துண்டுகள் சிதறின. அவ்வாறு சிதறிய அங்கங்கள் பகுதிகள் நாளடைவில் குளிர்ந்து திண்மையான கோள்களாகின. நெபுலாவின் மையப்பகுதியிலேயே சூரியன் ஆகும். இவ்வாறு சூரியனிடம் இருந்து பிறந்த கோள்கள் பிள்ளைகள் தங்கள் தாயை சுற்றுவது போல் சூரியனை சுற்றி வருகின்றன. புராணக் கூற்றுப்படி முதலில் இருளான அண்டம் உண்டாக அதன் மத்தியிலிருந்து பிரம்மன் அதை பிளந்தான். அந்த காலத்தில் ஓம் என்னும் ஒலி உண்டாயிற்று. அந்த ஓங்காரத்தால் வியாகித்த திரயம் உண்டாயிற்று. பின்னர் ஓங்காரத்தால்

சூரியனுக்கு சூட்சும உறுப்பு உண்டாயிற்று. இவ்வாறு சூரியனுக்கு ஒரு முகமும் எட்டு கைகள் கொண்டவள், இரண்டு கைகளில் இரண்டு கமலம், மற்ற ஆறு கைகளில் தூபம், மணி, கமண்டலம்.

மாற்றுவீராக, பரிசுத்த ஜாதியாய் நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே இப்படியாய் செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த வேளையில் தாமே பரிசுத்த ஆவியானவரே அவர்களை சந்திங்க, அவளை ஆசீர்வதிங்க. உடைய அன்பு, உங்களுடைய பரிபூர்ணம் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளிடத்திலே கலந்து போவதாக ஆண்டவரே. இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறப்பா. உன் சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். இப்படி இயேசுவின் லஞ்சபன் கேட்கிறோம், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.

அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 மணி முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Diversity, the cultural diversity, the many languages and the enrichment through all the different cultures, religions, faiths. I think that's fascinating.
2: I love going for really early morning walks under the Harbour Bridge. I love being able to get in my car and in 40 minutes being in one of the most beautiful beaches in the world. I find it really hard to think of what's missing in Auckland. I think you're pushing it there. Don't be so cheeky.
3: The people of this country, people of Auckland especially, are very, very friendly, and that makes you feel you're living with your kith and kin.
4: I just love our community. It's a sparkling city.
5: Loving Auckland, our diverse city. 104.6 Planet FM.
6: Call Planet FM 104.6 Tene. Anubin Kurul will be back next Friday at 8:10 a.m. with more words of faith and inspiration for Tamil speakers.